0: பப்பா, துருவே பல்லவா.
1: கீனவி தர்ப்பா
0: அழுகுண்டு வேணும் பப்பை அம்மிக்கு யாதே.
1: ஏந்த ஓகே அவா கியாதே பப்பா மீசின் அவா கியா
0: தும்ஃபதுகே இஸ்தியோமாலு குருமும் அங்கேகே கேன்சர் ஜெஹ ஹிதுகே பாலித ஜெஹ ஸ்ட்ரோக் ஜெஹ ஃபுப்பா மேகே கேன்சர் ஜெஹ நேவாலா நிசாமுகே பாலித ஜெஹ கோஹுருகே கேன்சர் ஜெஹ டைப் 2 டயபெட்டீஸ் ஜெஹ
1: கீவே பப்பேத் கியாதினி
0: கொக்கே நுஃபென்ன கோதா ಸಿರ್ರುಂ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋಕಂ ಇಂಗೆ ಕೊಕ್ಕೊ ಕೊಕ್ಕೊಯ ವಸ್ವಿಸ್ ದುವ ಹೊಕ್ಕೊ ವರದ್ ದೆರವೆ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋತಿ
1: ದರಫ್ಳ ಬಪ್ಪ ದಿಂದು ಹಾಕಸ್ ದಂ ಫತ ಎಸ್ತು ಮಾದನ ಕೊರಾಣ ಪ್ರಾಮಿಸ್ ಇಂಗೆ
0: ಕೊಕ್ಕೊ ವರಂ ಉಫಾವಿಚ್ಚೆ

இதாள் வாஷ் அமக்கஷ வரும் திமங்கலேகு ஃபானுங்க நமாதாய் திமங்கலேகு ஃபானுகே எஹெனிஹிங் அழுகந்தகாய் திமங்கலேகு ஃபானுகே திருஹுன்னெவுமாய் திமங்கலேகு ஃபானுகே அவஹாரவும் வணி ஆலம் தௌகி வெரி அல்லாஹ் ஹஷே.

ஹமகஷவரும் இவரெங்க காத்தர் ரசூலும் ஃபொனுபுனு மீஹுன்னா இவரெங்க அமல் தகாமெது திமன் ரஸ்கலாங்கே சுவால் குரவா ஹுஷீமே அதி ரசூலுன்னாவிஸ் ஹமகஷவரும் திமன் ரஸ்கலாங்கே சுவால் குரவா ஹுஷீமே.

0: பத்திரத்தை குரூப்பியா ஏதோ கொல்ல கும்பி தேமாக்கும் உரிதுவின் ஏடிவியின் ஹோதம் நீங்கள்
1: Ladies and gentlemen, you are not ready for this.
2: Dile FM film or the series bil mashogrewa ihun terina genesteni. Balala sai.
3: Nice job, kid.
4: Thanks. Captain. Big fan of Spider-Man.
3: Yeah, we'll talk about it later.
5: Hey, Indraniya. Vare vepadoti unnani.
2: Balala sai film or the series takayku mifaharus fahi baddal kollane.
6: Well, good luck with your journey.
2: Balala sai.
7: Kom hafta gives budadoh mendur fau de jahair repeat buraspati doh gere dihai jahair adi hukur doh ge mendam bar jahair.
2: Balala sai.
7: Hamai kani nuadi hai ke megahertz divahi fm.
8: Divahi fm nuadi hai ke megahertz.
9: Milam halatif lam